கிரி ஆ ஓ ஆ கங்கினோளர் பரபோத்தோ ஆ ஆ பங்கவளக்க ஏ மங்கு மூங்சு அமின்தோலாவன் அங்குரோளர் சிங்கோனாப்போ ஆ கத்திபாட்டி நரசோ மன்னு புருப்போ Bujlang-bujlang iblis lak-lak bodoh jeng-jengan wong didi wang kolo lutro rojo isyadri yobilak no pati ni kain jangwa orang ngerti kiri dalik budu ato balang budu mocerak saut samberi budanggo kirik belituk wajah bawa

0: ஜிக்கி பேசுறோம். அஞ்சு வாழ்ந்து உள்ளாம தாதா நீங்க அப்படி பண்ணீங்க.
1: சிங்கிப்பாலும்
0: சோப்போம் தோட்டம் மேத்தி வந்து உள்ள கரப்பேன்.